0: வணக்கம், நான் ஜாக்கி ஷ்ராஃப்.
1: ஜாக்கி ஷ்ராஃப்
0: ரேடியோ 106.3 ஜியோபிந்தாஸ்.
2: ஆலிவ் சுனோ ரேடியோ நெட்வொர்க், கத்தாஸ் நம்பர் 1 ஏசியன் ரேடியோ நெட்வொர்க்.